காசி வல்லட்டு கண்ணன்பே, காசி வல்லட்டு தின்னன்பே, மனுஷகம் மினிசுனி காசி வாசி அத்தி அயலங்கு பூமி கை கண்ணட்டனே.

0: விலாவு உதசனாய் வினாடித்தியாய்
1: அக்குருவாத்தர புவாத்சோயன பாத்தர
2: சாயோகிதா அனுக்குராயன்
3: குட்டுதேக்

0: பிரதத்த வகையின ரேடியோ
1: ஃபிளாஷ்பேக்
2: ஃபீட்பேக்
1: சன்ஃப்ளவர்
2: ஆல் ரைட்
1: சீது வசகுரா
2: சஹாரா ஃபிளாஷ்
1: வாயோ
2: சானிதாபா
3: யோகபூதா சாதே
2: எதாமெதா ஐதிஹாசி பிராசாங்கிக வேதிகாவ துல ரஜகல பெவலிகாரயோ
4: தவால் டோலஹாய் தியேட்டர் கீ ராஷ்மி
5: சங்க வேதிக்காவே ரேடியோ கரணய லக்ஹாண்டு கீ

0: கதையை நொமி என ஹட இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: YouTube channel. Subscribe.

0: அண்ட ரேடியோ ITN ரட்டட்ட வக கேன ரேடியோ
1: ஏது தெக்க விலாவே
2: ஆதரே ஹிதனவா தெக்கம தேவங்கனவாகி
1: ஏகேது ஆதரே ஹிதன விலாவே
2: தைமஹல்லா கண்ணவன்னனே மட்
1: ஜீவிதே துக்கிதே சதுதே ஹெம்ம விலாவக்கிதே நஹனே ஏகே ஹண்டே

சமய சூத்ர தீஷ்ணாவர் மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசினி லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேஷ்ணா கரணலத ஆரக்ஷக பரித்ராண தேஷ்ணா அதரின் மகா சமய சூத்ர தேஷ்ணாவர் அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்மன லத மே தேஷனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக திவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி. எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவா விவாதன பூர்வகவ தச தஹசக் சக்ராவாட்யன் சித சபமினி மஹானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதிக் வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டே கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்கரத்னேட சொகிய அத்தியந்த கௌரவிய புதுகலக மேவனாகி விஸ்வகத திவ்ய சக்தியின் ஏகராசி கரமின் ஜீவித்தேட எலமின சகலாந்தராய துருகுட்டர் சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மியக்கி சியலு தெவியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய செதே சிதின் சஜ்ஜாயனிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வான்ச.